மௌனம் ஸ்வரமா என் பொன் வீணையில் ஸ்வப்னம் மலரா இக்கை கும்பிலில்

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு.